0: ஏய் கந்தசாமி, என் லைஃப்ல புயலா வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, சி வெந்த சாமி.
1: ஓ அழகுனால இல்ல, ஓ இம்சையால நொந்த சாமி. உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லைன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லைன்னு சொல்றான் கந்தசாமி.
2: நோபா நோபா நோபா சொன்னார் வள்ளுவ கிராண்ட்பா, கூடல் தாண்டி கூட சொன்னார் கடைசி குரல்.

0: என்ன ரொம்ப ஊர பண்ற?
1: ஒண்ணும் பண்ண விட மாட்டேன்.
0: நீ படிச்சு பண்ணுதானே?
2: உன்ன படிக்க முடியலையே.
0: ஏய் தள்ளி போ.
1: என்ன தள்ளிட்டு போ?
0: கொஞ்சம் மூடு.
1: ரொம்ப மூடு.
0: ஐயோ
3: வேணா வேணா வேணா, வேஸ்ட் பேஜ் வேணா. இப்ப விட்டா தப்ப எண்ணி பின்னால் அழுவே தானா?
4: போடி போடி போடி, ஃபுல்லா போன லைடி. கேர்ள்ஸ் என்ன

0: கரித நித ரித நிதவ நிதவ மக கரிக மமக கரிக மமக
1: கக மக க ம ப ம க ம நி த ப ச நி த ப ரித நித த ப ம க ரி க க
0: க க ம ம ரி க ம க ம க ம த ம க ம ம க ரி த ரி க ம ப ப
1: ப த நி த ரி த நி த ரி க ம க ரி க ச ரி த த நி த ப ம க ம ம ப
0: நி நி ப த நி த நி த ம ப த நி த ப த நி த நி த நி த ரி நி த ரி ரி த நி த